கண்ணா அந்தர் கட்டல தந்தர் குந்தர் அந்தர் வந்தர் ஜூண்டு கண்ணா அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடா.